மீங்கு காதா தியபா மீங்கு ரசூலும் வடானுகண்ணவனீ ஹெயி எவரின் தன்னவானதே எஹென்னகுன் நூனே வடாகதே எபேகலும் விதாழ்வானதே ஃபஹே கலேமின் துவா கொப்பலாஷ காஃபிருங்க துவா ஃபுரெதுமெக்கா மெனுவீனுவே.